தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரு தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தச்சனு தகித சரித தனத தனுத.